வெரி குட் மார்னிங், நமஸ்கார். 102.9 மீரா சேனல், ஆகாஷ்வாணி சித்தோட்கட். மேன் ஹூ தீபக். ப்ரோக்ராம் லேக்கர் கே ஏக் ஹி கலாகார், ஏக் ஹி கலாகார். இஸ் ப்ரோக்ராம் மே ஆஜ் ஹம் ஜிஸ் கலாகார் பர் பாத்தே கரே, உன்கி ஆவாஸ் லீக் சே ஹட்கர் ஹை, படி பியாரி ஆவாஸ் ஹை. ஆர் ஜேசே ஹி இன்கி ஆவாஸ் கா கானா பஜ்தா ஹை தோ லக் ஜாதா ஹை கி ஆவாஸ் அலக் ஹை. ஜி ஹா, யே ஆவாஸ் ஜிஸ்கே ஹம் பாத் கர்னே வாலே ஹை ஆஜ், ரீச்சா சர்மா கி.